0: in all, one from Bengaluru, one from Mangalore, and the other from Delhi. Take us through, who are these people who've complained and what are their demands? What is the case that they're making against Sonia Gandhi?
1: Well, they are claiming that Sonia Gandhi tried to stop the whole recitation of Vande Mataram at Congress headquarters during Independence Day celebration. But there are two aspects to the whole controversy. On one side, left is criticizing Congress for the whole Vande Mataram recitation, claiming that Congress has left its tradition. On the other hand, BJP and right-wing groups are targeting Congress and alleging that Sonia Gandhi tried to stop the recitation of Vande Mataram after two stanzas. Actually, for Congress, this issue, the problem is more political than legal, and it is caught between new rules of Vande Mataram and the tradition of Congress party. Party is clearly on back foot on this very issue, and that is why it is maintaining silence. Yesterday, party's general secretary K.C. Venugopal tried to clarify that the whole issue was due to the communication error, but he did not clarify what the error was actually. We think that on 19th June, on 19th August, when Congress Working Committee will sit, this issue may likely be discussed, and party have to take a clear stand that whether from upcoming events like next Republic Day, whether Congress will follow its tradition or will follow new rules. But in all this, amid all this debate, Congress is not coming clearly and maintaining silence and trying to avoid the whole controversy.
0: All they were doing was demanding a chair for Mallikarjun Kharge, the chief of the Congress party, because he had been standing for a while on health grounds, that he perhaps needed to be seated. Thank you so much, Anindar, for those details. Moving on now, it's Annamalai, We the Leaders, that's making his second big show of strength in Chennai. He left no stone unturned in taking on the opposition and slamming the recent personal remarks that were made against Vijay and Trisha. After recent remarks against Trisha and the Chief Minister's family, Annamalai has drawn a line at personal attacks, condemning defamatory remarks against women and against families. He says Gen Z and millennials are looking for a different kind of politics. Vijay's rivals, as far as Annamalai has said, that the government must be given at least a year's time to deliver, and added that he is in no rush to topple the incumbent government.
2: நான் எல்லா இடத்திலும் கூட சொல்வது, ஓராண்டு காலம் கொடுங்க, ஓராண்டு காலம் கொடுங்க. 108 எம்எல்ஏ வந்ததுல 101 எம்எல்ஏ இப்பதான் முதல் டைம் சட்டமன்றத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க, கை கலந்தியோடு வந்திருக்கின்றார். அவர்களுக்கு நான் எல்லா இடத்திலும் சொல்வது, ஒரு வருஷம் கொடுப்போம், வேலையை செய்யட்டும். அவர்கள் வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் முதல் குற்றச்சாட்டு வைப்பவர்கள் நாமத்தான் இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு 100 நாள் கூட ஆகல, செய்யட்டும், பார்ப்போம். சில விஷயங்கள் சரியா செய்யறாங்க, சில விஷயங்கள் தவறா செய்யறாங்க. ஒரு வருட காலம் தப்பு பண்றாங்கன்னா நம்ம பேசுவோங்க ஐயா. இன்னைக்கு எனக்கு தெரியும், தமிழகத்துல எதிர்கட்சி நண்பர்கள் நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, அண்ணே நீங்க அரசியலே பண்ணலைன்னு. எனக்கு எதிர்கட்சி பண்ணக்கூடிய அரசியல் என்னன்னா, எப்படியாவது இந்த ஆளுங்கட்சியை கவுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியலா இருக்கு. அதுல ஆட்சியை கவலுங்க ஐயா, தப்பா ஆட்சி பண்ணா ஆட்சியை கவிழ்ப்புங்க ஐயா. ஒரு வருஷம் எல்லாரும் நேரம் கொடுங்க. எதற்கு காலையில வெந்நீரை ஊற்றியது போல எல்லாம் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, வேலை செய்யட்டும்.
0: Vijay, my colleague joining us in order to get us details. While, you know, we heard Annamalai, you know, targeting the TVK ministers, you know, making those huge allegations of corruption, but on the same side, he was targeting the rivals of Vijay, the chief minister.
3: Yeah, that's right. In a larger picture, Annamalai is setting an example like how politics in Tamil Nadu should look like. He says like opposition parties are unnecessarily doing politics. They should give time to the new government, TVK government in Tamil Nadu. As in Tamil Nadu, after a long time, the revolution has happened. We have got new chief minister. So all the out of 108 MLAs, 101 MLAs are new entrant to the Tamil Nadu Legislative Assembly. So we should give time for them, at least a year. After that, we will start to criticize them. Annamalai also appreciated the Chief Minister C. Joseph Vijay for his fight against the corruption. But

0: the first 100 days, we have brought in the free bus fare scheme for the women. We reduced the petrol prices to 3 rupees. We gave 4,000 rupees dole to all the persons who were affected by COVID. These are some of the minimal things what we did during the first 100 days. And what has this government done? They've gone back on their promise. They said they will give a 50,000, they will waive off the farm loans. But now they say, if the only the loan is below 1 lakh, we will give you 50,000 waiver. If it is above 1 lakh, we will give you only 5,000 waiver. They have cheated the farmers. So this is a government which has not kept up its promise, which is just changing the names. And look at the law and order. Every day there is a murder. Every day there is an assault against women. And this is the government which came into power on the promise of giving a stellar law and order. So it's an utter failure. 100 days of failure is what we can say.
1: All right. Mr. Saravanan, calling the TVK's first 100 days in office, 100 days of failure. The DMK there arguing that without corruption, the TVK government wouldn't have made it to power, and they're just making cosmetic changes. We've also got the BJP joining us live on the broadcast this morning. Narayan Tirupathi on behalf of the BJP is with us. Mr. Tirupathi, glad to have you back. You've heard what the DMK has said. They have said that they're not making any real tangible changes. The TVK is only busy with cosmetic changes, that the first 100 days in office of theirs is full of failure. What is the BJP's assessment based on measurable outcomes, though?
2: These 100 days, nothing has changed.
1: Okay.
2: The same law and order issues.
1: All right.
2: And the crimes against women has not stopped, particularly crimes against girls, children has not stopped. And they have presented the first budget where there is absolutely no vision or road map for improving the economy of Tamil Nadu. So this first 100 days is definitely a big failure. The government has got no vision. Absolutely, the financial management is zero. So administrative lapses are there. So I don't think this government has got any experience, or even they are willing to change anything except for they are listening to what the Congress says, and it is becoming a slave of Congress. That is what is happening.
1: All right, Mr. Tirupathi, thank you for joining us on behalf of the BJP. The BJP, they're arguing that the TVK government with Chief Minister Vijay at the helm of affairs has no vision for improving the economy of Tamil Nadu, and that the first 100 days have been a big failure, echoing what the DMK is saying about the TVK's first 100 days in office as well. On that note, let's turn our attention to what Annamalai's We the Leaders movement is up to. It made its second big show of strength in Chennai, and Annamalai left no stones unturned in taking on the opposition and slamming recent personal remarks against Vijay and Trisha. After recent remarks against Trisha and Chief Minister Vijay's family, Annamalai has drawn a line of personal attack, condemning defamatory remarks against women and families too. In fact, you know, he says Gen Z and millennials are looking for a different kind of politics. To Vijay's rivals, Annamalai said that the government must be given a year's time to deliver on their promises, and added that he is in no rush to topple the incumbent government.
3: ஒரு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்திருக்கிறான். நான் எல்லா இடத்திலும் கூட சொல்வது, ஓராண்டு காலம் கொடுங்க, ஓராண்டு காலம் கொடுங்க. 108 எம்எல்ஏ வந்ததுல 101 எம்எல்ஏ இப்பதான் முதல் டைம் சட்டமன்றத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க, சட்டமன்றத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க, கை கலந்தோடு வந்திருக்கின்றார். அவர்களுக்கு நான் எல்லா இடத்திலும் சொல்வது, ஒரு வருஷம் கொடுப்போம், வேலையை செய்யட்டும். அவர்கள் வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் முதல் குற்றச்சாட்டு வைப்பவர்கள் நாமத்தான் இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு 100 நாள் கூட ஆகல, செய்யட்டும், பார்ப்போம். சில விஷயங்கள் சரியா செய்யறாங்க, சில விஷயங்கள் தவறா செய்யறாங்க. ஒரு வருட காலம் தப்பு பண்றாங்கன்னா நம்ம பேசுவோங்க ஐயா. இன்னைக்கு எனக்கு தெரியும், தமிழகத்துல எதிர்கட்சி நண்பர்கள் நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, அண்ணே நீங்க அரசியலே பண்ணலைன்னு. எனக்கு எதிர்கட்சி பண்ணக்கூடிய அரசியல் என்னன்னா, எப்படியாவது இந்த ஆளுங்கட்சியை கவுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியலா இருக்கு. அதுல ஆட்சியை கவலுங்க ஐயா, தப்ப ஆட்சி பண்ண ஆட்சியை கவிழ்ப்புங்க ஐயா. ஒரு வருஷம் எல்லாரும் நேரம் கொடுங்க. எதற்கு காலையில வெந்நீரை ஊற்றியது போல எல்லாம் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, வேலை செய்யட்டும். அதற்கும் வீ தி லீடர்ஸ், அந்த அரசியலுக்காக நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த பல அரசியல், மேடையிலேறி நடிகை திட்டுறது, நடிகரை திட்டுறது, ஒருத்தருடைய தந்தை தாயை பத்தி பேசுறது, குடும்பத்தை பத்தி பேசுறது, அப்பாவை பத்தி பேசுறது.

0: ஒருவருடைய காலம் தப்பு பண்றாங்கன்னா நம்ம பேசுவாங்க ஐயா. இன்னைக்கு எனக்கு தெரியும் தமிழகத்துல எதிர்கட்சி நண்பர்கள் நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, அண்ணே நீங்க அரசியலே பண்ணலைன்னு. எனக்கு எதிர்கட்சி பண்ணக்கூடிய அரசியல் என்னன்னா, எப்படியாவது இந்த ஆளுங்கட்சியை கவுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியலா இருக்கு. அதுல ஆட்சியை கவலுங்க ஐயா, தப்ப ஆட்சி பண்ண ஆட்சியை கவிழ்ப்புங்க ஐயா. ஒரு வருஷம் எல்லாரும் நேரம் கொடுங்க. எதற்கு காலையில வெந்நீரை ஊற்றியது போல எல்லாம் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, வேலை செய்யட்டும்.
1: அதற்கும் வி த லீடர்ஸ் அந்த அரசியலுக்காக நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த பல அரசியல் மேடையிலே நடிகை திட்டுறது, நடிகரை திட்டுறது, ஒருத்தருடைய தந்தை தாயை பத்தி பேசுறது, குடும்பத்தை பத்தி பேசுறது, அப்பாவை பத்தி பேசுறது, அதெல்லாம் போச்சுங்க ஐயா, அதெல்லாம் போச்சு. சட்டசபையில் அநாகரிகமாக வம்பு கிழித்து ஒரு பெண்ணை நயவஞ்சகமாக தவறான வார்த்தையில சித்தரிக்கிறது, அதை வெளியே வந்து சொல்லுவாங்க, எங்க தலைவரை பாத்தீங்களா எப்படி சொன்னாரு, பாத்தீங்களா எவ்வளவு டபுள் மீனிங்கோட சொல்லாரு பாத்தீங்க. அந்த அரசியல் போச்சுங்க ஐயா, போச்சு. 1980 பிறகு பிறந்தவர்கள் ஜென்சி மில்லேனியல் 65 கோடி பேர், அவர்களுக்கு எல்லாம் பிடிக்கலீங்க ஐயா.
2: That's all we have from Tamil Nadu, more news from the state Karnataka. Ritu, over to you.
3: Thank you, Vijay. Of course, here in Karnataka, in Bengaluru specifically, you see there's a fresh controversy that has erupted at Bengaluru's National Law School of India University, there who have opposed now the presence of the CJI here, you know, Surya Kant, as well as the Bar Council of India's chairman Manan Kumar. In fact, now this is the letter that's been signed by more than 150 students is what we are given to understand. In this particular letter, they have of course been very clear about it, categorically mentioned that they do not want both of these chiefs to basically attend that convocation program of 2026 graduation a day there. What they are really saying is that basically they are backing what really happened in Hyderabad's NALSAR campus there again. So they have stood for in solidarity of those students, and in fact have also demanded an apologies from both of them, specifically from the BCI for that matter. And however, needs to be seen how this controversy is really going to snowball in the coming days, whether we will see both of them attending this program here in Bengaluru, that we will have to wait and watch out for. But meanwhile, you see what students have really said is that the convocation day for any student for that matter remains to be very important. It's a big day, not just for the students who have worked for years together, put in hard work, but also it's a big day for their family members as well. In such a scenario, they do not want both of them to really attend this convocation. But as said, you see, we'll have to wait for some more time to see what's really going to happen in the coming days, whether the university will voluntarily take a step, whether both of them will really not turn up for this particular event. That needs to be seen. But now let's just go across to my colleague Ashwin from Kerala, who will bring us more news from there. Ashwin, over to you.
4: Thank you, Ritu. In fact, the big story from Kerala is with regard to the movie with which Mohanlal is starring, called as Ati Manoharam. Now, earlier there was this news that came from the filmmaker side stating that Tarun Murthy directed movie in which Mohanlal is the main cast. They have got permission from the Devasam board to shoot in the Shabrimala vicinity and the premises of Shabrimala. But however, today, interestingly, the Devasam minister K. Muralidharan himself has come forward to give on record that there is no such move that has happened. In fact, no permission will be given for the Mohanlal movie whatsoever, unless the movie is about something that is connected to the historicity of the place, or if the movie is connected to a devotional theme that is connected with the deity of Shabrimala, that is Lord Ayyappa. Now, K. Muralidharan's particular statement is also come just few days after there was this information that was given that 50,000 rupees will be given as a caution deposit to the Devasam board to allow this picturization of this movie, which has reached its last schedule. In fact, the movie is slated for release on December 24th. And as per the filmmakers, the shoot in Shabrimala is one of the main important part of the second schedule of the movie. However, K. Muralidharan has said no such permission has been given. Let's hear what the minister had to say about it.
5: എന്നെക്കുറിച്ച് എൻ്റെ ശ്രദ്ധയിൽപ്പെട്ടിട്ടില്ല, ഞാൻ അന്വേഷിക്കാം. ഞാൻ മാധ്യമ വാർത്ത മാത്രമേ എൻ്റെ ഞാൻ അറിഞ്ഞിട്ടുള്ളൂ. അതല്ലാത്ത ഒരു കാര്യം ശ്രദ്ധയിൽപ്പെട്ടിട്ടില്ല. ശബരിമലയിലൊന്നും ഷൂട്ടിങ് അനുവദിക്കില്ല. ശബരിമലയിൽ സിനിമ ഷൂട്ടിങ് അനുവദിക്കില്ല. അത് ഭക്തിപരമായിട്ടുള്ള സിനിമകളാണ്. ശബരിമല അയ്യപ്പനുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട പുരാണ സിനിമകൾക്ക് മാത്രമേ അനുവാദം കൊടുക്കാറുള്ളൂ. പൊതു സിനിമകൾ അനുവദിക്കാറില്ല. ക്ഷേത്രങ്ങളിൽ അങ്ങനെ അനുവദിക്കാൻ കഴിയില്ല. അത് ഗവൺമെൻറ്റിൻ്റെ നയമാണ്.

0: The Stalin said that the ground reality is different than what the chief minister has listed as achievements. Not only the DMK, but the AIADMK and the BJP have also taken jibes at the chief minister, Vijay, and called his 100 days of real government.
1: Ninna kaidu, nadanda kaidu, pesana kaidu, social media la or post pota kaidu abrinne. ஒரு மோசமான பாசிச அரசாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. அந்த அளவுக்கு இந்த அரசுக்கு இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சா யாரை கைது பண்ணலாம்னு கிட்டத்தட்ட ஒரு டைம் டேபிள் போட்டு ஷெட்யூல் போட்டு இன்னைக்கு இந்த அரசு கைது நடவடிக்கைகளை எடுத்து வருது.
2: 100 டேஸ் ஆஃப் கிண்டர் கார்டன்ஸ், நாட் ஷூர் வென் தே ஆர் கோயிங் டு கிராஜுவேட் to the school levels, high school levels, and deliver for the welfare of people of Tamil Nadu. And Mr. Vijay is the number one student in the kindergarten, entertaining all.

0: இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. அந்த அளவுக்கு இந்த அரசுக்கு இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சா யாரை கைது பண்ணலாம்னு கிட்டத்தட்ட ஒரு டைம் டேபிள் போட்டு ஷெட்யூல் போட்டு இன்னைக்கு இந்த அரசு கைது நடவடிக்கைகளை எடுத்து வருது.
1: 100 டேஸ் ஆஃப் கிண்டர் கார்டன்ஸ், நாட் ஷூர் வென் தே ஆர் கோயிங் டு கிராஜுவேட் டு தி ஸ்கூல் லெவல்ஸ், ஹை ஸ்கூல் லெவல்ஸ் அண்ட் டெலிவர் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. And Mr. Vijay is the number one student in the kindergarten, entertaining all.
2: This is NDTV, when it really matters. New rules of engagement. Ambitions crossing borders. Voices refusing to wait their turn. India is chasing years. Faster, bolder, more restless. It doesn't stop. Neither do we. NDTV, when it really matters. A world of questions. Ideas that challenge the ordinary, conversations that connect countries and cultures, where different worlds find common ground. NDTV World brings Nepal's ideas to the world. NDTV Anviksha, Ideas Across Borders, the Nepal Dialogue, 27th August, Kathmandu, Nepal. A new Nepal. New possibilities, a new opportunity.